அகங்காரம் பாபாத்மா நித்திரந்தயந்த் சத்தரம் த்ருணந்த் அனிக்குமாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் தகந்த் ஜீயா துக் சுக் பஹோகணே பரம் பயம்.